0: சென்டர் எஃப்எம் சென்னர் எஃப்எம் எல்ஜி எஃப்எம்
1: நபிலா ஆஃபில் ஆவாதிசிசை உன் கரியோ சாதுவா.